0: நாரநாட்டு பூட்டரு
1: சுவாங்காஜாவாற்று கபிரஹ்மாந்தியான் ஆண்டுக் இது தேவாகோங் புற்று.

ஆத்தர் பூட்டரு காலிங்கே பண்டஸ்பிளின் இபன்னே சாங் பிரபு தாசில் பவு.

0: அக்னி காட்டாரு.
1: தேஜானியானி டுமிலா மாறுப்பு கண்ணி ngabar-abar.
2: Asyik.